0: மார்மே பாச்சு
1: இடியுன்னோ ஓர் ரேடியோ பியும் ஏக்கிறே வேர்க்வாரோ
0: மார்மே பாச்சு
1: இடியுன்னோ ஓர் ரேடியோ

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ
2: Aaron.
3: Somebody told you that.
4: What up?
3: The God MC will be back soon.
4: The Akbar.
3: To pull rappers back in that position.

0: मार मैं पाचू
1: इटी यूनियो और रेडियो पियम ये करे वेर क्वारो
0: मार मैं पाचू
1: इटी यूनियो और रेडियो
2: ஜோரு கேட்டுற கதை நீ நீ டிப்பு குரி டைல்ஸ் நிக்கி நிக்கி டைல்ஸ்
3: கே கோ வேல ஆலே இன்னு சீனி மீ கோ மீ மோரே போர் ஜோ போர் ராட்ட மே குருமியோ நீ இன்னா மச்சியல் கோ சீனி பே யோ
2: அகோ யோ வரடே சுல்ல சுல்ல
3: கே கோ டி சுல்ல சுல்ல நீ கோ குருமியோ நீ இன்னா மச்சியல் டானே யே பே டெக்னோ சென்டர்
4: வின்

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியோம் சுஞ்சிரே வேர் குவாரோ
0: பியோம் சுஞ்சிரே வேர் குவாரோ
1: பிமாரே மேப்பாச்சோ
0: பிமாரே மேப்பாச்சோ
2: இவான்லாம் யோபிரோ டெலா ஆ லோகா காமு பேனே
1: இடியுனோ ஆர் ரேடியோ.